0: பார்த்தா காங்கை சங்குத்தி வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஜிங்க் டக் பில் பெரி பெரி எக்ஸ்ட்ரா ஐ கேல் கோல் அண்ட் சுப்பீரியர் ஆன்டி ஆக்சிடன்ட் ஐ ஃபார்முலா பார்த்தாமை ப்ராப்ளம் சமத்தா மக் ஐ கேல் கோல் நா பாரச எஃபெக்டிவ் உங்க காம்பினேஷன் மங்கினும் சங் ஐ கேல் கோல் கக் பத்துலுவான் அங் மத்தா சங் ஐ கேல் டிராப்ஸ் மபகால் சா ஷாப்பி கக் மங்க புதிகா
1: Discover the beauty of playing brightly with New Star Online, a world of smart play and luxury entertainment now in your hands. New Star Online. Have fun. Take it easy. Gambling is for 21 years old and above only. Gambling can be addictive. Know when to stop. Email at responsiblegaming@pagcor.ph.
2: Discover the beauty of playing brightly with New Star Online. Luxury entertainment now in your hands. Gambling is for 21 years old and above only. Gambling can be addictive. Know when to stop. Email at responsiblegaming@pagcor.ph.
3: Cheers sa barkada nating
4: Night Shift,
3: OT,
4: Breadwinner.
3: Deserve na deserve yung mag-Tanduay Light. Masarap inamin, suabe ang hagod. Tanduay Light, gaan ang may kasama. Drink responsibly. Mainit ang summer, pero magaan ang samahan with Tanduay Light. Gaan ang may kasama. Drink responsibly.
5: Red Horse Beer, manamit, suabe sa kada tulo. Sulit ang inumay, kasangga mo sa relax sarap.
6: Red Horse Extra Strong, the number one extra strong beer in the world.
5: Drink responsibly.
7: Bawat patak, masarap. Suabe, kaya sulit ang inuman. Kasangga mo sa relax sarap. Red Horse Beer. Drink responsibly.
8: Happy!
9: Playtime Entertainment is an entertainment platform bringing together media, sports, and digital content on the international stage. Visit playtime.ph and follow Playtime Entertainment on social media for moments that make you happy.
10: Playtime Entertainment, born for happiness.
11: Playtime Entertainment, born for happiness.
12: It's the best part of the day.